ஓ தையபு டெல் மி ஹாவ் தையபு டெல் மி ஹாவ் ஹாவ் ஓ லட்கி தேரி தாஜ்மஹல் சி ஹம் கரே வாவ் வாவ்.